டோர் குவீன் ஆஃப் மெலோடி லதா மங்கேஷ்கர் ஜி கே பியூட்டிஃபுல் அவாஸ் மே ஆப் சுன் ரஹே தே ஐட் ஃபிலம் பத்தர் ஔர் பாயல் 1974 gecomponeerd door de broeders Kalyanji Anandji. 8 minuten rijk, ja, hij staat hier. Dus begin je mee, Angela Bian, op Sunje, or Isbar, Lata Mangeshkar, Jike Beautiful Awaz, me, Aiso Papi, Sawan, Ayo.